0: கண்டல் இதோ கேரளம், ராம் இதோ கேரளம், விஷ்ணு இதோ கேரளம், ஜவுதி இதோ கேரளம். எப்படி ஹோக்கிறோம் வெச்சுக்கு ஜோந்தே
1: சண்டே கொள்ளு ஹோட நேலாம்பே
2: ஐநாபே

ஒன்னரி கேரஞ்சாய் அசார் காரஞ்சாய் கந்தோம் கரஞ்சாய் பர்காரம் ஜாய் மூஜூர் போலிம் போய் மூஜூர் பர்ம சார் போலிம் போய் சமான் குறிஜாப் போலிம் போய் மூஜூர் அமினத்து குறிஜாப் அக்கடி குறிஜாப் அகமத் குறிஜாப் அக்மிசல் குறிஜாப் அக்ஃபர் ஜாய் குறிஜாப் குறிஜாப் போலிம் போய் ஜெய் சேனியாய் பர்ம சார் போலிம் போய் மூஜூர் மதம்ப சேன் பர்மாக் Il jay den barma fal barma magetel yay abijob abijob yay ajrat nete

யோக் சம்ப கோர்மதம் மாஜோ வருகை மாம்சி கர்மி பாரையாய் அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்து காதர் சமவாய்

0: ஆளுங்க அதே மாதிரி கோயில் உட்காந்து முன்னாடி மண்ணா மொழியால நீன்மா அல்ல ஜிங்கி அப்படின்னு சேமினாச்சிட்டு
1: I don't know.